இயல்புல நீ இல்லாம மனசுல ரெண்டு நோவு. ஏன் நீ உன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ டேஸ் லீவு. வரம்புள்ள போறம்புள்ள.

0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பெரிய வரையா
1: இருந்து நீ அன்னிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கன செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்ல எனக்கு பிடிச்சது.